0: விருப்பம்.
1: விஷால் ஆப்டிகல்ஸ், மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம். லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா. இனி அறிவு மாஷயங்களும் வாய்ச்சறியாம். ஆசிரிய மாதிரிநாடு மாசிகையுடைய வரிக்காராகன் நீங்களுக்கும் சுவர்ண அவசரம்.
2: நம்முடைய சர்காத்மக சிருஷ்டிகள் மாதிரிநாடிலூடே நாடறியட்டே. மாதிரிநாடு ஜீவகாருண்ய மாசிக வாய்க்குக, வரிக்காராவுக. கூடுதல் விவரங்களுக்கு 9447789863 என்ற நம்பரிலேக்கு பந்தப்படாம்.

0: ஸ்கூல் வாழகம்
1: நாடினொப்பம் நாட்டார்க்கொப்பம்.
2: மருந்தினேக்காள் வேகத்தில் முறிவுகளை உணக்குனத் ஹிருதயம் தொட்டுள்ள ஒரு ஸ்பர்ஷமான சொந்தம் சுகங்களேக்காள் மட்டுள்ளவருடைய ஜீவன் வில நல்கு நிஸ்வார்த்த சேவனத்தின் பிரதீகங்கள்.

0: கந்தசாமி. என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, ஓ இம்சையால நொந்த சாமி. உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.
0: நோபா நோபா நோபா சொன்னார் வள்ளுவர் கிராண்ட்பா, கூடல் தாண்டி கூட சொன்னார் கடைசி குரலின் ஷாப்பா.
2: வேணா வேணா வேணா நீ நாமம் போட வேணா, உன் கூட வந்த சண்டை போட்டு

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்ச பொண்ணு தானே?
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏ தள்ளி போ.
1: என்ன தள்ளிட்டு போ?
0: கொஞ்சம் மூடு.
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேஜ் வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா?
4: போடி போடி போடி, ஃபுல்லா போன லேடி கேர்ள்ஸ்.

அடிய நீய புஞ்சிரி சாரே வந்திரு நெஞ்சில என் சுவாசத்தறி என் சாரத்திரே.